சூரே காஃப் பிஞ்சல்ல சமசிபாராம் ஆயத் நம்பர் 22. சூரே காஃப் பிஞ்சல்ல சமசிபாராம் ஆயத் நம்பர் 22. اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آل سيدنا